0: தகிட்ட தகிட்ட திமி நாட்டியம் தகிட்ட தகிட்ட திமி லாஸ்யம் நமக சமய சகஜம் நட பிரகிருதி பாதஜம் நர்த்தனமே சிவ கவசம் நடராஜ பாத சுமரஜம்
1: நாட விநோதம் நாட்ய விலாசம் பரமசுகம் மகிதம்.

காஷ்மீரம் உதிரும் நின்சொடிகள் என்னில் பூக்கும் ஹிருதயமை நீ கேட்கானாய் பிரணயபதம் ஞான் பாடுன்னு ஹிருதயமை நீ கேட்கானாய் பிரணயபதம் ஞான் பாடுன்னு ஒரு ஸ்வரமாய் ஒரு லயமாய் அருகில் வர அனுமதி.

0: அவழ்த்திருக்க ஏறிய ஒழுப்பட்டுமா யசப்பாட்டு படிக்கட்டுமா எலுமிச்சாங்கண்ணுகளா எஞ்சோட்டு பொண்ணுகளா
1: கிண்டலா வர கிண்டலா அதெல்லாம் ஒஞ்சோட்டு பொண்டோளாது பேருதான் பெருசு
2: போடா பொடிமட்ட ஏறாத